சத்குருக்கு நினைப்பாய், சத்குருக்கு நினைப்பாயா, சத்குருஷ்டா பிரக்ஷன் கர் பிரகட் கார் பிரகட்டாக சுனாயா, சாத்குரு மிலா சதா முக்த ஹை, ஜின் விச்சம் ஹோ சுகாயா, உத்தம் ஹை விச்சார் ஹை, ஜின் சச்சே சோ சுத்தலாயா, ஜாக ஜீவன தாத்தா பாயா, ஜாக ஜீவன தாத்தா பாயா.